இனித்த துளு காரிக்கமுகு நிலைகு மாத்த மோக்கிதின் ஜிச்சல்மே இனித்த ஏ காரிக்கமடு கிளிஞ்ச பாரத நுடி சுகிப்பு ஏ காரிக்கமத சுருதை கினக்கினுக நுடி பண்புனாரு பாஸ்கர் ரை குக்குவள்ளி சுகிப்பு பண்புனாரு தோன்சே புஷ்கல் குமார் பக்கவாதியடு மனோகர்

நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜய முதிரையே. ஆத்மியா பந்துளே, கிளிஞ்ச சீதாராம் ஆழ்வீர், அது நடுவளச்சில் சீதாராம் ஆழ்வீர் பரித்தினச்சின கிளிஞ்ச பாரத துளு சாகித்யத கரஜனகு பாரிமல்ல ஒஞ்சி கோரிக்கை அந்த பண்ணது நம்ம மாத்த தெரியுத. துளுட்டு ராமாயணனு பரித்தினார் மந்தார கேசவ பட்டர், அருண சதமானோத்சவம் நடத்தொண்டு துளு வால்மீகி இந்த அரைகு புதர்ந்தாண்ட சீதாராம் ஆழ்வீரன் துளு வியாசேந்து நம்மளை போலி. ஆறு ஹரிச்சந்திர காவியனு பரைத்திரு, கீதத தீர்வு பரைத்திரு, ஆறு ஜுவப்புனக பிரகட ஆவந்தேத்தினு துளு அக்காடமி சாவரத்தோர்மனத பத்மேனேடு பிரகடம் அல்த்தது. இனி துளுட்டு ராமாயண மகாபாரத ரெண்டுலா பத்தி லெக்காண்டு சங்காவடு புஷ்கல் குமார் ரேவாடு இவஞ்சி காவியனு சந்திரகலானந்த வரல பௌஷா துளு ராமாயணத கொஞ்சம் வாசனத பொறுத்துடு துளு கூட்டத இருபத்தைன்னே வருஷோடு கொஞ்சம் வார எங்களை துளு ராமாயணத சப்தாமல்தா அனில விவரணையான கொருதினி சந்திரகலானந்தவர் முள்ளர் ஆறு புஷ்கல்குமார் கொஞ்சம் வார இடி ஆ காரியக்கிரம கொருதா முரணி முரணி ஏழதே சுகிப்பு துளு ராமாயணத காரியக்கிரமனு வல்ப பெல்தங்கடி ரெங்கில் மல் தொந்து பயிதா அண்டா தும்பத்தாது தீ கெளிஞ்ச பாரதனு மல் தொந்துள்ள பக்த கவி ஆயின குமாரவியாசை பரித்தி நஞ்சின பாரத கலியுக துவாபர ஆகுது பண்ணிரு குமாரவியாசே. குமாரவியாசே தான் மகாபாரதனு தாயே வரையினு பண்பேக ஆயன பாரதத சுருட்டே பண்பே திணிக்கிதனு பணிராய ராமாயணத கவிகள பாரதலி ராமாயண ஒடித்தினாது பரித்தேரு ஐக்கப்படாது யான ராமாய மகாபாரத பரே வந்துள்ளேன். இனிக்கானக சீதாராம ஆழ்வர்னா இவஜ்ஜி சங்கலனம் இந்தியன் பூரா பௌஷா வாச்சன பிரவச்சனம் அல்போடித்தது என்ன நுடி அக்கல நலிக்கே புஷ்கல்தார்னா சுகிப்பு ஐந்து கேணு நக்கலு நிக்கலு ஆரம்பம் அல்த்தொந்துள்ள இந்த பார்த்தகு பகரித பாக்ய பாஷுபதாஸ்திர பிரதன பிரதான தன சபரசங்கர விலாச பண்பன கொஞ்சம் பாரி பொருளுத பாக குமாரவியாச பாரதோடு மூல வியாச பாரதோடல அஞ்சித்தின கொஞ்சம் பாகனும் நிக்கல தும்பு தியரா சந்தோஷப்படைப்பா.

அர்ஜுனே திரௌபதி நடக்க பயது யானு மலைக்கு போந்துள்ளேன் பண்ணகா ஆ திரௌபதி பண்பலுகே போப்பினவு எட்டேனே போயினாரு நிஷ்டெடு தபஸ் மல்போடு சர்வத சுக்குனு எஞ்ஞரபல்லி மூலடு குமார வியாசல் அஞ்சனை பண்ணே நினையதிரு தனு சுகவா நின விரோதிய சிரியா என்னைய பரிபவா சர்வ சுக்குனு நினைப்பினே தேவர்னா கொஞ்சம் ஆராதனை மல்பிற சாத்திய ஆபூஜி மாத்திராத்து தான் தாயக போதே பண்பன எச்சலமே போடு நின விரோதிய சிரிய பகினாயின் சொல்லி வாரி குசிருள்ள எஞ்சான்ல போய் நஞ்சின பாண்டவர் கூட பர்ரபல்லி பண்டுது நங்கல மடஸ்தனுக்கு இத்து நஞ்சின மாதா சம்பத்துள்ள ஆயனே அனுபவம் அல்த்தொந்துள்ளே அஞ்சு நல்பா ஆ விரோதின சிறின நினைப்புலா அவு மாத்திராத்து இனி காணகா இனி கோடெடு இ பிரபஞ்சோட அவந்தை இத்து நஞ்சினா மமல்ல அகர்ண மல்தேரு கௌரவேர் நக்குளு திஞ்சிது சபெட்டு பொன்னொருத்தின மானாபகாரண வஸ்திராபகாரம் அல்புரஞ்சின வஞ்சி பரிஸ்தி என்னைய பரிபவ எங்காயின பங்க எங்காயின கஷ்ட வா கண்டனியலு சைசிர சாத்திய உண்டு நிகிலானி தர்மோ விடது மணிப்பந்தே குள்ளியாரு ஆனால் இனிக்கானக அவகாச உண்டு எங்காயின கஷ்ட அகில் மாதன அந்நாய அகில்ன வஞ்சி அர்த்தானது ஆழ்விக்கே உந்தின மாத நினைத்தது போய் நஞ்சின பேலின் சாதித்தது சிவானுகிரகு ஈடாது இரு பருடு பண்டது பண்பலு அப்பகா அர்ஜுனே பண்பேகே அவுதால கொத்திஜந்த அத்து திரௌபதி ஆ தேவர் நிஞ்ச ஒலிசொடு தும்பத சாதிதாதவு பண்பின தீர்மானம் அல்த்துதேயான பிதடியே அஞ்சாது நிக்கலு வா ஆலோசனை மல்பவள் பிடிச்சிந்து பண்ணது மாத்திரைகள சமதாரிக்கை மல்த்தது அர்ஜுனே நடத்தொன்னு நடத்தொந்து போப்பே படக்காய்மைக்கு